ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

438.6 மீட்டர் 684 கிலோஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு.

நேர்களே, இன்று பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 5ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒளிவளரும். குரலமுதம், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று பொருள். விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டு போவதில்லை. மீண்டும் குரல், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று குரல் எண் 83, அதிகாரம் விருந்தோம்பல்.

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். மேலும் கடலில் காற்றின் அழுத்தம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

ஃபோனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி நாட் பர்சேஜ் நாளை காலை 6:30 மணிக்கு ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ஜோலிபாய் நாளை காலை 6 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி பிலமிலோ நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ராணி லக்ஷ்மி நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே வியாழக்கிழமை காலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5,00,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

மாற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

0: காண விண்ணப்பங்கள் கிடைக்கும். விண்ணப்பத்தில் கீழ்கண்ட விவரங்கள் அவசியம் நிரப்பப்பட வேண்டும். அடையாள சான்று, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, ஆதார் கார்டு அட்டை, பாஸ்போர்ட், இருப்பிட சான்று, லேட்டஸ்ட் தொலைபேசி ரசீது, மின்சார கட்டண ரசீது, வீட்டு வரி ரசீது, லேட்டஸ்ட் புகைப்படம், இயந்திரம் மற்றும் இதர உபகரணங்கள் வாங்குவதற்கான ரசீது, சப்ளையர் விவரங்கள், தொழிற்சாலை இருக்கும் இடம் மற்றும் லைசன்ஸ், ஜாதி சான்று ஆகியன ஆகும். மேற்கண்ட உரிய சான்றினை கொண்டு வங்கியில் பணம் பெறலாம். முத்ரா கடன் கிடைத்தவுடன் பயனாளிகளுக்கு அதற்கான முத்ரா அட்டை வழங்கப்படும். இந்த அட்டையை மூலப்பொருட்கள் வாங்கும் போது கிரெடிட் கார்டு போல பயன்படுத்தலாம். இந்த கார்டு மூலமாக கடன் தொகையில் 10% அதிகபட்சம் ரூபாய் 10,000 வரை பயன்படுத்தலாம்.
1: India's greatest treasures are not just its monuments, they are its people, culture and untold stories. The Ministry of Information and Broadcasting through Prasar Bharati proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts.
0: கான முத்ரா அட்டை வழங்கப்படும். இந்த அட்டையை மூலப்பொருட்கள் வாங்கும் போது கிரெடிட் கார்டு போல பயன்படுத்தலாம். இந்த கார்டு மூலமாக கடன் தொகையில் 10% அதிகபட்சம் ரூபாய் 10,000 வரை பயன்படுத்தலாம்.
1: India's greatest treasures are not just its monuments, they are its people, culture and untold stories. The Ministry of Information and Broadcasting through Prasar Bharati proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes or hidden destinations, your story matters. Create a 1-to-3-minute video, reel, documentary, podcast or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India. Because every district has a story worth telling.
2: நேர்களே, நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள். ஆனால் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்திருப்பான் என்ற மார்ஷல் அவர்களின் சிந்தனை வரிகளோடு இன்றைய மகளிர் உலவம் நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களே,

நேர்களே, நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள். ஆனால் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்திருப்பான் என்ற மார்ஷல் அவர்களின் சிந்தனை வரிகளோடு இன்றைய மகளிர் உலவம் நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களே,

இன்றைய அம்மா வீட்டில் மட்டும் இருப்பவர் அல்ல. அவர் ஆசிரியராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், அலுவலகத்தில் பணிபுரிபவராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், தொழில் முனைவோராக இருக்கலாம். ஒரே நாளில் பல வேலைகளை செய்கிறார். வீட்டை கவனிக்கிறார், குழந்தைகளை கவனிக்கிறார், வேலையை கவனிக்கிறார், குடும்பத்தின் தேவைகளை கவனிக்கிறார். ஆனால் அவரை யார் கவனிக்கிறார்கள்? இந்த கேள்வியை நாமும் ஒருமுறை கேட்டுக்கொள்ள வேண்டும். நேர்களே, சிறு வயதில் நம்மை பள்ளிக்கு அனுப்பும் போது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா என்று கேட்ட அம்மா இன்று நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சாட்டியா என்றுதான் கேட்கிறாள். நாம் குழந்தையாக இருந்தாலும் அவளுடைய பார்வையில் நாம் எப்போதும் குழந்தைதான். நாம் பெரியவளாகிவிட்டோம், வேலைக்கு செல்கிறோம், சொந்த வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் அம்மாவுக்கு மட்டும் நாம் இன்னும் அவளுடைய குழந்தைதான். உங்கள் அம்மாவிடம் கடைசியாக எப்போது அம்மா நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னீர்கள்? சில வினாடிகள் யோசித்து பாருங்கள். நாம் பலரிடமும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அம்மாவிடம் சொல்ல மறந்து விடுகிறோம். அதனால் இன்று வீட்டிற்கு சென்றதும் அம்மாவை ஒருமுறை கட்டிப்பிடியுங்கள். அவளிடம் சொல்லுங்கள், அம்மா நீ இருக்கிறதால் தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது, என் உலகம் அழகாக அமைதியாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். அம்மாவுக்கு நன்றி சொல்ல 1000 வார்த்தைகள் போதாது. அம்மாவின் அன்பை அளக்க எந்த அளவுகோலும் இல்லை. அம்மாவின் தியாகத்தை கணக்கிட எந்த கணக்கும் இல்லை. அம்மாவின் அன்புக்கு இணையான பரிசும் இல்லை. அதனால்தான் அம்மா நம்முடன் இருக்கும் போது அவளுடைய அன்பை அனுபவிப்போம், அவளுடன் பேசுவோம், அவளை சிரிக்க வைப்போம், அம்மாவுக்காக நேரம் கொடுப்போம். ஏனென்றால் உலகத்தில் எல்லாவற்றையும் மீண்டும் பெற முடியும், ஆனால் கடந்து போன ஒரு நொடியையும் அம்மாவுடன் இருந்த ஒரு தருணத்தையும் மீண்டும் வாங்க முடியாது. இதுதான் இன்றைய

0: பெற்றதும் அம்மாவை ஒருமுறை கட்டிப்பிடியுங்கள், அவளிடம் சொல்லுங்கள், அம்மா நீ இருக்கிறதால்தான் இந்த உலகம் அழகாக இருக்கிறது, என் உலகம் அழகாக அமைதியாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். அம்மாவுக்கு நன்றி சொல்ல 1000 வார்த்தைகள் போதாது. அம்மாவின் அன்பை அளக்க எந்த அளவுகோலும் இல்லை. அம்மாவின் தியாகத்தை கணக்கிட எந்த கணக்கும் இல்லை. அம்மாவின் அன்புக்கு இணையான பரிசும் இல்லை. அதனால்தான் அம்மா நம்முடன் இருக்கும்போது அவளுடைய அன்பை அனுபவிப்போம், அவளுடன் பேசுவோம், அவளை சிரிக்க வைப்போம், அம்மாவுக்காக நேரம் கொடுப்போம். ஏனென்றால் உலகத்தில் எல்லாவற்றையும் மீண்டும் பெற முடியும், ஆனால் கடந்து போன ஒரு நொடியையும் அம்மாவுடன் இருந்த ஒரு தருணத்தையும் மீண்டும் வாங்க முடியாது. இதுதான் இன்றைய மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி. நேர்களே, அம்மா ஒரு உறவு மட்டுமல்ல, அவள் இல்லாமல் அந்த கதை முழுமையடையாது. உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றிகள். அம்மாவை நேசிப்போம், அம்மாவை மதிப்போம், அம்மாவுடன் நேரம் செலவிடுவோம். ஆம் நேர்களே, அம்மா ஒரு அற்புதம் என்ற தலைப்பில் மகளிர் உலகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: திக் திக் தா மாறோ, திக் திக் தா மாறோ.